தாராயி குட்டுனைக்கு தாராயி கட்டுனே பண்டுதுலா பண்பேரு. தாராயி கட்டியரே எல்லெல்லிய தாராயி ஆப்புஜி, எச்சா மல்ல தாராயிலா ஆப்புஜி, அதாத்தா அவுடு. தாராயி கட்டுனக்லிகு கட்டிரெகு எட்டென்தினின அஜப்பெரலா கொத்துப்புண்டு. தாராயி குட்டுனா குப்புடு ரெட்டு விதலு உண்டு. ஆப்பீடு ஒரி ஈப்பீடு ஒரி நெலட்டு புரலோந்து பத்து பீட்டு தூரொடுது எதிருடு பர்ப்பி தாராயிக்கு ஆக்கொடு. உந்து ஒஞ்சி விதாண்ட புக்குஞ்சி விதட்டு ரெட்டு ஜனலா எதுரெதிரு பக்குது குல்லோந்து தாராயின்னு நெலட்டு ஒரசொந்து குத்துனோம். தப்பங்காய் தப்பங்காய் பண்டா தாராய் ஐக்கு கிரீஸ் பாடுது உப்புவேரு. ஐனு மித்து தக்குது கைட்டு பத்தோடு. கைக்கு திக்குனாயே தாராயின்னு புடப்பாவோடு. புடப்பாயரே ஒஞ்சி கல்லு திதிப்புவேரு. ஐக்கு ஒஞ்சி சுத்து பத்துது புடப்பாவோடு. கம்புலா துளுநாடுதா மாமல்ல குப்பு பண்டா அவு கம்புலா. துளுநாடுத சம்ஸ்கிருதிடு கம்புலகு பெருமேத ஸ்தானம் உண்டு. கெசரு கண்டடு கோணெரெனு கிடப்புன ஒஞ்சி பந்தொத குப்பு. கம்புலா உந்து கிருஷி பதுக்குத மர்கிலுத குப்பு. கெசரு கண்டுடு கோணெரெனு கிடப்புன ஒஞ்சி பந்தொத குப்பு. எர்லு பலிப்பி கலக்கு கரே பண்டதல் எப்புவேரு. அரசு கம்புலா குதி கம்புலா கரே கம்புலா தேவிரே கம்புலா இஞ்ச நானா பகித்த கம்புலலு உள்ள. இத்தித காலுடு கம்புலகு பொச ரூப பைதண்டு. கோட்டி சென்னையா காந்தபாரே பூதபாரே விஜய விக்ரமா லவகுஷா ராமலக்ஷ்மணா நேத்ராவதி பல்குணி இஞ்சித்தின புதருலெடு ஒர்மெல கம்புல நடப்புண்டு. எர்லேனு தேருநெட்லா பெதபேத்தி நமுனெலு உண்டு. கனே பலாயி பல்லிடு மல்லா பல்லிடு எல்யா அட்ட பலாயி நாயரிடு மல்லா நாயரிடு எல்யா இஞ்ச பெதபேத்தி ரீத்திடு அஜத்துது எர்லேனு கிடப்புவேரு. மூலு கனெப்பலாயித விசேஷதாத பன்னக கரெத்த நடுட்டு ஆஜரே கோலு புக்க ஏழரை கோலு எத்தருகு பட்டி கட்டது புயிரு. அவெட்டு ஆஜரே ஏழரை பந்து பரதிப்புண்டு. எரு கிடப்புனக எருத்த ரேசுத பரசகு நீர் மித்து ரட்டுண்டு. மித்து கட்டதின நிர்சானிகு நீர் ரட்டாயின எர்லெகு இனாமு திக்குண்டு. கோரிக்கட்டா துளுநாடு கோரிக்கட்டடு பாரி புதறு போயின நாடு. பிராக்குத காலுடு பென்னி பெந்தது பங்க பத்துது பச்சிலுத பொத்துகு மனசுகு குசி கொரியரே அஞ்சனே உடல பேனே பெங்கினு தூரமல் பெறகாது பையத பொத்துகு பத்து ஜன சேரொந்து நடப்பாவுந்தித்தி ஒஞ்சி கொப்பு கோரிக்கட்டா. உந்து ஒஞ்சே ஜாதித பக்கிலென கொப்பு. இந்திட்டு ரட்டு கோரில எதுரெதுரு உந்துது லடாய் மல்புவா. ஈ கொப்பு தைவலென ஆராதனைத ஒட்டுகே கோத்தொன்னெடுத்தாவர ஐக்கு தார்மிக மகத்துவல பத்துண்டு. அஞ்சாது துளுநாடுத பிரதி கிராமடு நடப்பின தைவலென உச்சயத பேட்டு கோரி கட்ட நடப்புண்டு. ஜாத்திரை கரிது கொடிஜாயின மனதானி கோரி கட்ட மல்புன பத்ததி உண்டு. கட்டத கலட்டு கோரிலெகு பாலு கட்டாவுந்து கோரிலின தாக்கத்து தோஜாவுன கொப்பு. தன்ன ஜீவத அங்கு புடுது எதிருத கோரிதமித்து பூருண்டு. கோரிக்கட்டடு பார்ட்டி கட்டா ஒண்டி கட்டா ஜோடு கட்டா விதலின தூப்பா. கோரிலினு லடாய்கு புடுப்புனைக்கு தும்பு ரட்டின்ல குர்த்தமல் பெறபோடாது எதுரெதிரு கொனத்துது குர்த்தமல்புவேரு. ஐனு ஒட்டாவுனேந்து பண்பேரு. ஒட்டாய் புக்கனே லடாய்கு புடுப்பேரு. கோரிதா கட்டடு சோத்துனா பல்தினா சைத்தின கோரிகு ஒட்டே பந்தல் எப்புவேரு. கெல்தின கோரிகு பண்டே பந்தல் எப்புவேரு. பெத்த பிலி கொப்பு மாதா ஜோக்குலு ஒட்டு சேருந்து ஜாலடு கொப்புனா கொப்புலெடொஞ்சி பெத்த பிலி கொப்பு. கை கை பத்துது உருட்டாது உந்துது கொப்பின கொப்பு. ஈ கொப்புடு பெத்த கோட்டெத உலா இப்புண்டு. பிலி கோட்டெத பிதா இப்புண்டு. ஈ கொப்புடு பிலி பெத்தனு முட்டடு. ஆண்ட பிலி பரந்திலேக்க கோட்டே பெத்தனு ரச்சன மல்புனா சம்ஸ்கிருதிக்கு அர்த்த கொற்பின கொப்பு. கக்கிகிளி கக்கிகிளி கொப்புடு சுமாறு ஜன பாலு படைவொலி. பிரெலினு உருட்டாக்காரடு பத்துது உபிப்பின கொப்பு. உபினகா உபி பிரெலுகு தாகுனந்தாண்ட ஆயே கக்கே ஆப்பே. தாகிஜிந்தாண்ட ஆயே கிளி ஆப்பே. பொக்க கக்கே கிளித்தா சங்க மல்புவேரு. கிளி பன்னலெக்க கக்கே கேனோடு. தூட்டேகார ஈ கொப்புடு தூட்டெனு நடுட்டு ராசி பாடுவேரு. ரட்டு கிராமதக்குலு அஞ்சிஞ்சு உந்துதிப்புவேரு. நடுட்டு ராசி பாடினா தூட்டெனு தெத்தொந்து தக்குவேரு. ஈ கொப்புடு சுத்தொடிப்போடு பண்பினா நம்பிக்கைலா உண்டு. கல்லாட்ட ஐனு எல்ய ஜல்லி கல்லுன கேத்தொந்து கொப்புன கொப்பு. ஐனு கல்லுனு ஒஞ்சி முஷ்டிடு பத்துது குறுக்காது நிலக்கு ராப்பாவோடு. புக்க ஐனு கல்லுடு ஒஞ்சி கல்லுன்னு மித்து ராப்பாது அவு திர்த்து பூரிரு தும்பு நிலட்டிப்பின நாலு கல்லுடு ஒஞ்சி கல்லுன்னு கேத்தொந்து மித்தெழுது திர்த்து பூரொந்திப்பின கல்லுன்னு பத்தொடு. மரட்டு கொப்பு இந்தினு கன்னடடு மரக்கோத்தி பந்துல் எப்புவேரு. இந்தொஞ்சி கௌஜித கொப்பு. ஆணு பொண்ணு ஜோக்குலு ஒட்டு சேரொந்து கொப்புன கொப்பு.